0: அறாது பத்துவரு. மோகனே பொருள் கண்டது ஜவனே, குணநடக்கே மெச்சடாயினே. மனந்தானி மதுரா பிதார்த்து போனக ருக்கு கட்டது கொர்த்தினா தினசத பொத்கேன்னு ஜாகிரத்தெடு தீவொண்டலு. ஆண்டி உந்தேட்டு மோகனகுலா பால் சந்துண்டு, யானு போயின தினேனே வாரூபடாண்டலா ஆயங்கு திக்குவே. இஞ்ச பண்டினாலேடா அப்பகப்பகா பரந்துப்புலா நனலாத்து கட்டது கொர்ப்பே ருக்கு பண்டலு. ஈரு கொர்ப்பரு ஆண்ட பர்ப்பினவே பங்கா. இஞ்சிப்பா நிகிரகதள தக்கல்ன காட்டா எச்சாத்துண்டு, ஒரவரா பிறவுடே உள்ளெரா பண்பிலே காப்புண்டு. அக்குலு அன்மானடு பிறத்தாகேருடா இரெகுலா பங்கனே அத்தா. மதுரா பண்டலு, பங்க பண்ணக தூவம்பே ஈ பரந்துப்புலா. அன்மான தக்கலின கண்ணகு பூரந்திலேக்கா நினது தெங்காது தீப்பே. ருக்கு பண்டலு, தெங்க உணவு ஈர் எண்ணினாத்து சொலபாத்த ஆண்டி. ஆண்டா ஈத்து தைர கொர்ப்பினக்குலித்தெருடா எங்குலு பேகொடு கெந்தொலி. மோகனே பண்பிலெக்கொடு அக்கலினு பத்து கொர்ப்பினக்குலு எச்சிகேகே. சுபகிரணலெக்க பாத்தெர்து மாரண எண்ணுவெருகே. பத்து கொர்ப்பினக்லேகு சாரகட்லே தொட்டு திக்குண்டுகே. அஞ்சா போலீசெருதெச்சா அக்கல்னே போடிகேடு பர்ச்சயதக்கலினா அன்மானடு தூப்பே. இரேன இராதின பண்டுண்டா ஆயக குசி ஆவு. நனொஞ்சி சர்த்தி பன்னகா ஒட்டுடே பர்ப்பா. இஞ்ச பண்டது குசீட்டே போயின மதுரா பிற பன்னகா நாலாயின் திங்கொலு கரிதுண்டு. பண்டி பாத்தெரா ஒர்ப்பா ஒந்தலு, மோகன நொட்டுடே பைதலு. ஆண்டா பன்னகா இருவெர்லா கூலி பென்பின பொஞ்சொலே. ஆண்டி யானு மோகனனு மத்மே ஆத்தே, இரேனா ஆசிர்வாதா படத்துனர பைதா. காருகட்ட பூர்தினா மத்மல மத்மயின தரைக்கு கைதீது ருக்கு தேவிரேனு நினைத்தொண்டலு. இருவெர்ன மோனெலா பச்சிது தக்கணதலெக்க ஆத்தினின்னு தூது பெசரு அன்பேசிதின ருக்குகு மதுரனா அப்பென என்னண்டு. பெத்தின அப்பெமினி ஈ மகளின் தூண்டா பஞ்சி பொத்துனே இரஸ்திகே. ஜூவோடு சிற்குதுண்டலா இருவெர்லா கெலுவுடே உள்ளெரு. ஜயா பெங்களூருகு போத்தினெட்டாது சீப்பெதாட்டில் மல்த்து பலசுநாத்து பொர்த்துலா பின்னிரு அட்பில்லடே குழுது பாத்திரியரு. ஆண்டி எங்கிலன மத்மாயினி ஓலு கொத்துண்டே காடு டொஞ்சி மல்ல மரத்தடிட்டு. மத்மே மல்பாயின குர்க்காரே மோகனனா இத்தெத குர்க்காரே. ருக்குகு கேண்டு பேஜரே ஆண்டு தோஜாவுலெக்க இத்துஜி. ஆண்டி யானி மோகனனு மத்மே ஆவடாண்டா ஏத்து பங்கபருடாண்டு கொத்துண்டே. இம்பி மத்மே ஆப்பி பண்டு போத்தினாயினா பத்தினே இஜந்தையான கங்கலாதித்தே. இம்பே ஒஞ்சிரீத்திடு மாயாமுர்கனே. இஞ்ச பண்ணக ஆண்டி நன மதுரலா மாயாஜிங்கனே ஆவடா புண்டு. மோகனே காம்பீரோடே பண்டே. இம்பேனு நாடுது கொர்த்தினி என அம்மெர்ன தோஸ்தி நமகே புதர் பண்புஜி. ஆறு எல்லெடுதிஞ்சலா என பர்ச்சயதாரு பறையலெக்கனே இத்தினாரு. இங்கு தேவிர்ன தயே கண்டித்தா உண்டு. டார்ஜிலிங்குடு என அங்கலு சாயமல்த்தினேன்னு பண்டே அத்தா. அஞ்சனே முல்பா ஈ அண்ணெனே என சாயகு பத்திரு. ஆரோக்கிய இலாக்கேதா உச்சித ஆரோக்கிய தப்பாசனைதா சிபிரகு போத்தினப்பக ஆறு ஆகஸ்மிக்கடு திக்கியரு. தன இல்லகு லெத்தந்து போயேரு. ஆறு காலேஜுடு லெக்சரரு. இல்லடு ஒரியே இத்தினரடா புடிதின பக்கி கேண்டினைக்கு என போல் நெத்தி தூது உருவாயின புடிதி அப்பே இல்லகே பிறப்போத்தலு பணந்து தெல்த்தேரு. தானு மத்மே ஆவந்தினைக்கு காரண பண்ணுண்டேரு. என குடும்பதக்கலின பக்கெடே கேண்டெரு. என மெக்கென பக்கெடு கேண்டு ஆரெகுல பேஜராண்டு. இஞ்ச பண்ணுண்டினா மதுரா தன்னா பர்ச்சயதாரே மோகனனு எஞ்ச பத்தது கொரியரு பண்பினைத்த பகெட்டு பன்னிரை சுருமல்தலு. இஞ்சா உருரு திருகொந்தித்தினா மதுரா பொக்க மோகனே சாஸ்வதவாது மாயாமிருகொக்குலாப்பிர நனதாதாப்புண்டு தும்புதேகெடு கேனுகா.
1: ಈತೆನೇಟ ತುಳು ಕಾದಂಬರಿ ಓದುದ ಸರಣಿ ಮೂಡ್ದು ಬತ್ತುಂಡು. ಕಾದಂಬರಿದ ಬರವು ಜಾನಕಿ ಬ್ರಹ್ಮಾವರ, ಬರವುಗೂ ಸ್ವರ ಅಕ್ಷತಾರಾಜ್ ಪೆರ್ಲ. ಈ ಹೆಗ್ಗೆ ಇಡೆಗೆ ಮುಗಿಂಡು.